0: குப்பையா வச்சுக்க
1: குப்பையா வச்சுக்க முடியாது இல்லையா. சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்களோ அப்படித்தானே நீங்க வந்து பாத்துக்குவீங்க. சோ அவ்வளவுதான், அதே மாதிரிதான் இந்த நாட்டுல இருக்கும் போது இந்த நாட்டுக்கு நம்ம உண்மையா இருப்போம், அதே மாதிரி நம்ம நம்மளுடைய சொந்த நாட்டையுமே வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது.
0: புகுந்த வீடு பிறந்த வீடு மாதிரிதான் ரெண்டுத்தையும் விட்டு கொடுக்க முடியும்.
1: ஆமா, இப்ப எனக்கெல்லாம் வந்து என்னோட ஆன்செஸ்டர் லைக் வந்து அந்த பாட்டி தாத்தா எல்லாம் வந்து இந்தியால இருந்து வந்திருக்காங்க.
0: நான்
1: வந்து மூணு நாடு, ஓகே, இந்தியா, மலேசியா, நியூசிலாந்து. சோ இப்படி இருக்கும்போது அதுக்கு நான் இந்தியாவுக்கு நான் போனதே இல்லை. ஓகே, இந்தியால கால் வச்சது கூட இல்லை. பட் இருந்தாலும் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது ஒரு தாய் மண்ணே வணக்கம். ஒரு நீங்க சொன்ன மாதிரிதான், இப்ப நீங்க ஒரு கருத்து சொன்னீங்கல்ல, யூ கேன் ரிமூவ் இந்தியன் ஃப்ரம் இந்தியா பட் நாட் த இந்தியா ஃப்ரம் த இந்தியன் அப்படின்னீங்களே, அதை தமிழ்ல சொல்லுங்க.
0: இந்தியனை இந்தியால இருந்து உங்களால பிரிச்சு வெளிநாட்டு கொண்டு வர முடியும், ஆனா இந்தியாவை அந்த இந்தியனுக்குள்ள இருந்து உங்களால பிரிச்சு எடுத்துட்டு போகவே முடியாது.
1: Very good. Proud of you, my child. Proud
0: thank
1: of you,
0: you. Thank you. Thank you.
1: Yes. சரி சொல்லுங்க லாவண்யா, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து சரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட டாபிக் போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த, இப்ப நியூசிலாந்து எல்லாம் விட்டுருவோம் பட் நிறைய கண்ட்ரிஸ் விளையாடுது இல்லையா, நீங்க எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்க?
0: சத்தியமா சொல்றேன், இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடக்குதுன்னு தெரியும், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, ஆனா சத்தியமா எனக்கு யாருமே சப்போர்ட் இல்ல.
1: சரி, ஃபுட்பால் பிளேயர் யாராவது தெரியுமா?
0: ரொனால்டோ.
1: சரி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் எந்த கண்ட்ரிக்கு விளையாடுறாரு?
0: எப்படி கேள்வி கேட்டுச்சு பாரு, பிரேசில், அர்ஜென்டினா?
1: கேள்வி கேட்டு
0: அவ சொல்லு.
1: கேள்வி கேட்டா எனக்கு பதில் தெரியல.
0: அடி பாவி.
1: இல்ல இருங்க யோசிக்கிறேன். ஐயோ,
0: நம்ம எல்லாரும் காரியத்து போறாங்க.
1: एक्चुअली உங்களுக்கு என்ன தெரியுமா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் என்னோட ஃபேவரட் பிளேயர்.
0: அடி பாவி.
1: இவர் மெஸ்ஸி வந்து நம்ம அர்ஜென்டினாக்கு விளையாடுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். நெய்மார் வந்து பிரேசிலுக்கு விளையாடுறாரு. சோ இவர் வந்து எதுக்கு விளையாடுறாருன்னா, நீங்க டக்குன்னு அப்படியே கூகுள் பிச்சு
0: எடுத்துக்கிட்டீங்க,
1: அவர் நம்மளுக்கு பிச்சு பிச்சு போட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவாரு. எஸ், இப்போ நம்ம நியூசிலாந்து நாடு வந்து லெட்ஸ் சே அடுத்து வந்து 22nd June வந்து ஈஜிப்த் கூட போட்டி போடுறாங்க, ரைட்டா? அந்த சமயத்துல அவங்க ஜெயிக்கணும், அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா எப்படி ஃபீல் இருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம இந்த பாட்டை கேட்டு
0: போட்டுக்கலாம்.
1: Yes.
0: Portugal.

0: யூத்தும் அல்ல, நல்ல பிளேயர்.
1: பேசாம இரு, மூணு நாளா ஸ்டேட் பிளேயர் லிஸ்ட் வச்சு உட்காந்துருக்கேன். பிளேயர்லாம் கிடையாது, ஏதோ லக்ல அடிச்சிருக்கான்.
2: ஸ்டேட் லிஸ்ட்ல தேனா எப்படி கிடப்பான்?

0: செம செம செம செம செம
1: வேற லெவல் வேற லெவல்.
0: வேங்க மாமா மொத்தல நிக்கா மொத்தம் அவர். ஓ மை காட், அந்த லாஸ்ட் பீட்டு அந்த லைக் ஸ்டேட் பிளேயர் லிஸ்ட்ல தேடினா எப்படா கிடைக்கும், நேஷனல் பிளேயர் லிஸ்ட்ல தேடிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வரும் பாருங்க, வேற லெவல். அப்படி உங்களால நீங்க வந்து மிஸ் பண்ணிருந்தீங்க 96.9 FM நீங்க கேட்காம மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இந்த பாடலை போயிட்டு யூடியூப்ல கேட்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் எஸ் நட்பே துணை வேங்கமாவன் சாங். அப்படி இல்லையா நீங்க வந்து எங்களோட குரலோட சேர்த்து இந்த நிகழ்ச்சியை கேட்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மண்டே வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணி நீங்க வந்து plainsmedia.org.nz போயிட்டு எங்களுடைய வாய்ஸ் அங்க நீங்க கேட்கலாம்.
1: இந்த விபரீதமான ஆசைலாம் வேற வச்சிருக்காங்க.
0: ஆமா, அது மட்டும் இல்லாம இப்ப கிரைஸ்ட்சர்ச் இல்லங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிராட்காஸ்டிங் நம்ம பாட்காஸ்ட் பண்றத வந்து கிரைஸ்ட்சர்ச்ல மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ வந்து டுனேடன்லயும் கேட்டுட்டு இருக்காங்க. எஸ் ஒட்டாகோ மக்களே, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு பகிருங்க இந்த விஷயத்தை, ஏன்னா தமிழை வளர்க்கணும், தமிழை நம்ம தான் வளர்க்கணும் இல்லையா. சரி,
1: நீங்க அடக்கமா உடக்கமா வந்திருக்கோம்
0: மக்களே. நீங்க வந்து இப்போ எங்களுடைய வானொலி மூலியமா எங்களோட வாய்ஸ் கேட்டு

0: இன்ஸ்டாகிராம் போயிட்டு என்னோட அக்கௌண்ட் ஹிரிஷ்ணி பிரியா சுரேஷ்ங்கிற அக்கௌண்ட்க்கு போயிட்டு நீங்க வந்து எங்களோட லைவை நீங்க பாக்கலாம். அதுல வந்து லாவண்யா வந்து குல்லா போட்டிருக்காங்க. அந்த குல்லால ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. எனக்கு அது ரொம்ப கண்களை உறுத்துகிறது.
1: என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரொம்ப நம்மளுடைய வின்டர் வந்து அஃபிஷியலா ஆரம்பிச்சாச்சு. பட் இந்த ரெண்டு மூணு நாளா ரொம்பவே குளிரா இருக்கு, ரொம்பவே சின்ன இருக்கு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய இந்த டைம்ல நம்ம இந்த வெதர் சேஞ்ச் ஆயிட்டு இந்த மாதிரி டைம்ல நம்மளுடைய நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்காக நம்ம கொஞ்சம் வின்டர் டிப்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீ நினைக்கிறேன்?
0: கண்டிப்பா ஆக்சுவலி கொடுக்கணும். ஏன்னா வந்து இது என்னுடைய மூணாவது வருடம் நினைக்கிறேன். இல்லையே, 2023 மேல வந்த, அப்புறம் 2024 மே, அப்புறம் 2025 மே முடிஞ்சு, அப்புறம் 2026 மே, நாலாவது. ஆரம்பிச்சிருக்கு, முடியல, இன்னும் 4 வருஷம் முடியல, பட் 4 ஆரம்பிக்குது. ஸோ இப்போ 4வது வின்டரில் நான் இருக்கேன். ஏன்னா நான் வரும்போது வின்டர் தான், நான் வந்து 4 மாதம் 5 மாதம் போல் வந்தேன். ஸோ நான் வரும்போதே ஒரு வின்டர் தான். ஸோ இது என்னோட 4வது வின்டர். ஸோ இந்த 4வது வின்டரில் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த வின்டர்லேயுமே நான் வந்து காலில் இந்த சாக்ஸ் போட்டு தூங்குற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா என்னால் எதையும் போட்டு அந்த மாதிரி தூங்க முடியாது. லைக் அப்படியே கச கச கச கசன்னு இருக்கும். இப்போ கூட நீங்கள் பாருங்கள், லாவண்யா வந்து உள்ள ஒரு நீட்டா ஏதோ ஒரு சட்டை போட்டிருக்காங்க. தெர்மல் ஆயுது,
1: தெர்மல் இல்ல, ஜஸ்ட் ஒரு
0: நார்மல் ஒரு லாங் ஸ்லீவ் போட்டிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு டாப் மாதிரி போட்டிருக்கு, பிளவுஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு மேல கழுத்துல வந்து ஸ்காஃப் சுத்தி இருக்காங்க. ஸோ இவ்வளவு போட்டிருக்காங்க. நான் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சும்மா டிஷர்ட் மாதிரி தான் லாங் ஸ்லீவ் போட்டிருக்கேன். உள்ள கூட சிங்கிளட் எக்ஸ்ட்ராவோ லேயரோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணல. என்னால பண்ண முடியாது, எனக்கும் ஆசைதான் இந்த மாதிரி லேயர் லேயர்லாம் பண்ணிக்கிட்டு அழகா அப்படி வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. பட் என்னால முடியாது, என்னால ஜாக்கெட் கூட ரொம்ப போட்டுட்டு தூங்கிட்டே இருப்பேன். நடுவில் கழுதிரும், அது தானே கழுதிரும். ஆனால் அது தூங்குறதுக்கு அது வேணும். பிகாஸ் அது அப்படி சரி, அந்த சில் பில்ஸ்னு, லெட்ஸ் சே இது வந்து ஒரு விஷயம், சில் பில்ஸ்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சில் பில் பேர் தப்பா சொல்றேன்னு எனக்கு தெரியல. சாட் ஜிபிடியில் அப்படிதான் சொன்னிச்சு. எப்படின்னா அந்த உங்களோட ஃபிங்கர் டிப் அப்புறம் டோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி இச்சினஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் வீங்குற மாதிரி இருக்கும், அப்புறம் குட்டி குட்டி குட்டி குட்டியாக பொறி பொறி மாதிரி வந்துடும். ஸோ அது ஏன் வருது அப்படின்னாக்கா, கோல்டு வெதர். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி உங்களுக்கு
1: ஏதாச்சும்
0: ஆமாம், அந்த மாதிரி நாட் ப்ரொடெக்டிவாக இருக்கும் போது இந்த மாதிரி நடக்குது. ஸோ அதனால வந்து இது பெரிய ஏதோ இஷ்யூ, ஐயோ நம்மளுக்கு ஏதோ பெரிய சீக்கு வந்துருச்சு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அது வந்து இந்த கோல்டு குளிர் காலத்தினால தான். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னுக்கு சம்மர் டைமில் சூப்பராக சூடாக இருக்கும் போது வந்து எனக்கு உடம்புலாம் பேட்ச்சாக வந்துருச்சு. ஸோ இது சூடாக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது, குளிராக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது. என்ன உடம்புடா, கொளுத்துங்கடா இந்த உடம்பு. சரி சொல்லுங்கள் நீங்கள் கருத்துக்கள், இது எங்களுக்கு டிப்ஸ் கொடுங்க, இப்போ நாங்கள் எப்படி காப்பாற்றுறது எங்கள் உடம்பு.
1: ஸோ மெயினாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மொதல் டிப்ஸே வந்துட்டு, dress warmly, be prepared for the cold. அதாவது அந்த குளிர்காலம் வந்து நமக்கு வருஷா வருஷம் வரதான் செய்யுது. இது குளிரும் நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் புத்திசாலி, அதாவது வரும் முன் காப்பது தான் புத்திசாலித்தனம். ஸோ வந்த பிறகு பண்ணுறதை அப்புறம் சொல்லலாம். முதல்ல வந்து வர்றதுக்கு முன்னாடி எப்படி காக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பும் போதே நீங்கள் வந்து குளிரை பற்றி ஒன்று முக்கியமான புரிஞ்சுக்கணும் என்னென்னா, நான் பல வருஷம் குளிர்நாட்டில் பல நாடுகள்லேருந்து கூப்பை கொட்டியிருக்கேன், அதனால் எனக்கு நல்லா தெரியும். நம்மள ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம குளிர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, பாடி கோல்ட் ஆயிடுச்சுன்னா அதை திருப்பியும் நம்ம வார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கெடணும். ஆனால் நம்ம முதல்லேருந்தே வெளில போகும்போதே நீங்கள் வார்மாக போனீங்கன்னா அப்போ அந்த வார்ம்த் அப்படியே வந்து மெயின்டைன் ஆகிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி உள்ள லேயர்லாம் போட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருந்த காலையில், ஒரு மதியானத்துலேருந்து நான் வெளில தான் சுற்றிட்டுருக்கேன், அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே லேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக குளிரோன்றது எனக்கு தெரியும். ஸோ தட் இஸ் த ரீசன் வை யூ ஐ எம் வேரிங் லேயர்ஸ். அண்ட் ஆல்சோ அந்த இந்த கழுத்து தலையெல்லாம் நம்ம வார்மாக வைக்கும் போது அந்த ஹீட்டை நம்ம ட்ராப் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக குளிச்சுட்டு வீட்டுக்கு வெளிலேருந்து கிளம்பும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள்

0: நம்மளுடைய உங்களை க்ளோத்ஸ் போடும்போது முதல்ல போட வேண்டிய ஃபர்ஸ்ட் க்ளோத் சாக்ஸ் தான் முக்கியமான விஷயம். ஸோ சாக்ஸ் போட்டு ஆரம்பிங்க. நைஸ்லி மாய்ஸ்சரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்.
1: சாக்ஸ் போட்டா
0: போடலாம், பட் அது அந்த அதான் நீங்க சட்டெல்லாம் போட்டு யூஸ்வலா வந்து வீட்டுக்கு வெளில இருந்து வெளில போறதுக்கு மாதிரி தானே சாக்ஸ் போடுவீங்க. அந்த மாதிரி பண்ணாம நீங்க உங்க துணிங்க போடும் போதே சாக்ஸ் போட்டுருங்க.
1: சாக்ஸையும் ஒரு ஆடையாக கருதுங்கள் என்கிறார் நமது லாவண்யா.
0: எஸ், ஸோ அப்படி போட்டு நீங்க பண்ணும் போது உங்களுக்கு அந்த உங்க கால வார்மாவே இருக்கும். அண்ட் நீங்க வெளியில போகும்போது அந்த மாதிரி கிளவுஸ் போட்டுக்கோங்க. ஈவன் அந்த ஃபுல் கிளவுஸ் போட முடியலன்னா கூட நீங்க அந்த மாதிரி வெறும் அந்த ஹாஃப்
1: இந்த அட்வைஸ் வேணாம் கைஸ், இந்த கிளவுஸ் பாதி கையில போடுற கிளவுஸ் மத்தி பத்தி பேசாதீங்க கைஸ். நான் வந்து இந்த மாதிரி கிளவுஸ் தான் கைஸ் போன வருஷம் வச்சிருந்தேன் கைஸ். ஏன்னா கைஸ் இங்க பாருங்க கைஸ், இது பாருங்க கைஸ், இந்த மாதிரி பாதி விரல் வெளியே தெரியற மாதிரி கிளவுஸ் போட்டு கைஸ் என்னோட ஃபிங்கர் டிப் மட்டும் ஃப்ரீஸ் ஆகி கல்லாகி சிதைஞ்சு போயிட்டு.
0: அதை வந்து அதை மட்டும் போட்டுட்டு நீ ஜாலியா வெள்ள கையை நீட்டு நடக்க முடியாது. அதை பாக்கெட்ல வச்சுக்கணும். ஏன்னா இதைதான் நம்ம போன் பண்றதுக்கு ஏதாவது எழுதுறதுக்கு ஏதாவது பண்றதுக்கு எல்லாமே இந்த ஃபேன் ஃப்ரீயா இருக்கும்.
1: அதுவும் உண்மைதான் அப்ப அந்த போனை பாய்க்கும் போது வெளியே எடுக்கணும்ல கைய அப்ப வெளியே எடுக்கும் போது கை ஃப்ரீஸ் ஆகுது இல்ல அந்த மாதிரி குளிர பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால முழு கை இன்னைக்கு நான் ஆஃப்டர்நூனுமே வந்து இங்க வெளியே வந்து கோபாலு கோபாலுன்னு சொல்லி ரொம்ப வருஷமா ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். வெளியே பாத்திருப்பீங்க, பிளெயின்ஸ் மீடியாவே இப்ப பிளெயின் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. சோ கூடிய விரைவில் வந்து இது பிரவுனா மெரூ மட்டும் தெரிஞ்சிருச்சு, அதனால அந்த சீக்கிரமா ஈஸியா அழுக்க ஆக போதும்னு தெரிஞ்சிருச்சு. அதுவும் நம்ம நியூசிலாந்து நாட்டுல வந்து கிராஃபிட்டி பண்றதுக்கு நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள், வந்து கலைத்துவத்தை காட்டி விட்டு செல்வி சென்று விடுவார்கள். அது மட்டும் கொடுப்பமா தெரிஞ்சு போச்சு. சோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அந்த பெயிண்ட் வேலை நடந்துட்டு இருந்தனால என்னோட ஜன்னல்ல வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க பெயிண்டர்ஸ். ஸோ அப்போ வந்து அந்த ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஏன்னா பெயிண்ட் அடிக்கணும்னா ஓப்பன் பண்ணல. அப்பா யோ, குளிருதுடி மாலா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிளவ்ஸோட தான் உட்காந்துருந்தேன், ஆனா கிளவ்ஸை போட்டுட்டு கீபோர்ட் தட்டும் போது ஒரு மாதிரி ஃபன்னியா இருந்துச்சு.
0: தட் இஸ் வை தி பாடி கிளவ்ஸ்.
1: எஸ், கண்டினியூ.
0: ஸோ அந்த மாதிரி நீங்க இது பண்ணலாம். அண்ட் அதான் வார்ம் வாட்டர் குடிக்கலாம், நீங்க வந்து நிறைய இந்த தேநீர்னு சொல்லுவாங்க, நிறைய ஹேர்பல் டீஸ் இருக்கு, ஹேர்பல் டீஸ் குடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டீ குடிக்கும் போது ஹனியோ சர்க்கரையோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை அண்ட் ட்ரிங்க் அஸ் வித்வுட் எதுவுமே இல்லாமல் குடிச்சா உங்களோட நல்லது. ஏன்னா நிறைய டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்க்கரை சாப்பிட்டா அன்னெசரி கேலரிஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் உஷாரா இருங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு இந்த நம்மளுடைய நம்ம நாட்டில் வந்து நம்ம இந்த சுக்கு காஃபி, இந்த இஞ்சி தட்டு போட்டு தட்டி போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் வச்சுருப்போம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மெயினாக என்னென்னா யூ கீப் வார்ம், அதுதான் முக்கியம். ஸ்டைலாக வெளில போயிட்டு அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் சிக்கானோம்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம்.
1: ஆக்சுவலி நீங்கள் வின்டர் க்ளோதிங்காக நீங்கள் வந்து லேயர் பண்ணி போட்டாலே அதுவே ஒரு தனி ஸ்டைல் தான். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு கருத்து தான், அதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். எடுத்துக்கோங்க, நீங்க வேலை செய்யற கம்பெனியில கேளுங்க, உங்களுக்கு வந்து ஃப்ளூ வேக்சின் வந்து கவர் பண்றாங்களான்னு போய் கேளுங்க. ஏன்னா பொதுவா சொல்ல மாட்டாங்க, நீங்க போய் கேக்குற வரைக்கும் நீங்க கேளுங்க. அப்படி சொன்னாங்கன்னா ஃப்ரீயா இருக்கு, போய் போட்டுக்கோங்க.
0: அப்படி இல்லைன்னா
1: உங்க ஜிபி கிட்ட போயிட்டு கேட்டு கன்சல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபார்மசியில தேடி போய் கேட்டு போட்டுக்கோங்க.
0: ஏன்னா
1: ஒரு தடவை உங்களுக்கு காய்ச்சல் படும் மோசமா வந்துருச்சுன்னா நீங்க அப்புறம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல உட்காரணும், டைம் வேஸ்ட், காசு வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட்,
0: எனர்ஜி வேஸ்ட்,
1: உங்க ஹெல்த், உங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்ட். அதுக்கு நீங்க ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கிட்டீங்கன்னா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: இந்த வாட்டி நான் என்னோட ஃப்ளூ வேக்சின் எடுத்துருக்கேன். ஒரு 2 மாதம் முன்னாடியே நான் ஃப்ளூ வேக்சின் எடுத்துட்டேன். ரொம்பவே இந்த பை காட்ஸ் கிரேஸ் டச் அவுட் இது வரைக்கும் எனக்கு சளி பிடிக்கல. ஸோ தட் இஸ் வெரி வெரி
1: சூப்பர் டூப்பர்,
0: ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதனால.
1: ஆமாம், ஏன்னா
0: எனக்கு ஒரு வாட்டி வந்துச்சுன்னா போகிறது ரொம்ப கஷ்டம், அதனால திஸ் ஐம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் த ஃப்ளூ வேக்சின். அண்ட் வீட்டில் நீங்கள் வந்து குடும்பத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் அந்த இஞ்சி, மஞ்சள், மிளகு இதெல்லாம் தட்டி போட்டு ஒரு டீ மாதிரி போட்டு கண்டிப்பாக டெய்லி அட்லீஸ்ட் 3 நாளாவது எல்லாருமே குடிங்க. நிறைய குடிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா அந்த டீ கப்பில் அந்த ஒரு சின்ன டீ கப் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு மேபி 100 ml நீங்கள் குடிச்சிங்கனாலே போதும். எல்லாரும் யாரும் இதை வந்து விரும்பி குடிக்க மாட்டாங்க, எஸ்பெஷலி குழந்தைங்களாம் விரும்பிலாம் குடிக்க மாட்டாங்க. விரும்புகிறாங்களோ இல்லையோ அதை நீங்கள் செஞ்சு அவங்க வாயில் ஊற்றி விடுங்க, அதான் நல்லது. So that is one way. And

0: தலை தலை குளிக்கும் போது தயவு செஞ்சு நல்லபடியா ஃபுல்லா நல்லா காய வச்சுட்டு தான் நீங்க வந்து வெளியிலயோ போகணும், இல்ல தூங்குறதோ எதுவா இருந்தாலுமே நல்லா காய வச்சு பண்ணுங்க. இல்லைன்னா நாட் ஓன்லி அந்த சளி இருமல் மட்டும் இல்லை, பட் உங்களுக்கு அந்த பெல்ஸ் பால்சின்னு ஒரு வகையான அந்த நரம்பு மறுத்து போயிட்டு ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு பக்கம்
1: வடிவு கரசியா
0: பெல்ஸ் பால்சி
1: பொம்பளைங்களுக்கு முடி இருக்கிறத விட ஆண்களுக்கு தான் நிறைய முடி இருக்கு. நிறைய பேர் நீட்டா
0: வளர்த்து
1: என்ன சொல்லணும்னா ஆண்கள் பெண்கள்னு சொல்லாம முடி
0: நீட்டா முடி வச்சிருக்கா.
1: Yes, all humans.
0: Oh, human beings. Yeah.
1: வேற ஏதேனும் உங்களுக்கு இது டிப்ஸ் இருக்கா கொடுக்கறதுக்கு?
0: இது வந்து நம்மளோட ஹெல்த் டிப்ஸ். மற்றபடி நம்ம வந்து நம்மளுடைய இந்த வின்டர் காலம் அப்படின்னு வந்த உடனே நம்ம வந்துட்டு வி ஹாவ் டு வீடை வந்து கொஞ்சம் நம்ம வார்ம் இன்சுலேட்டடாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஆட்டம் எண்ட்லேயே வந்துட்டு இந்த என்ன சொல்றது நம்மளுடைய அந்த இந்த வாசல் அந்த கேப்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கதவோட கேப்ஸ் கீழே கதை திறந்து மூடுற போது சின்ன ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து நமக்கு அந்த சில்லன் காற்று வந்து வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. அதை வந்து ப்ரொடெக்ட் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய கடையில் வந்து இந்த மாதிரி லாங்காக ஒரு இது மாதிரி கிடைக்கும்
1: ஃபோம் இருக்கும்,
0: ஃபோமில் ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஒரு இந்த மாதிரி அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும்.
1: புரியல, நாய்க்குட்டி எப்போ ரவுண்டாக இருந்துச்சு?
0: அப்படி கிடையாது, அந்த லாங்காக ஒரு இந்த
1: லேப்டாப்
0: ஹாட் டாக் மாதிரி இல்லை, அந்த டாக் மாதிரியே வந்து பொம்மை மாதிரி இருக்கு
1: இருக்கும்.
0: நிறைய எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் ஆகுமா, பில்லு ரொம்ப பயங்கரமாக வருமா அப்படின்னா பில்லு வரங்க எப்பவுமே வின்டரில் கொஞ்சம் பயங்கரமாக தான் வரும். பட் நீங்கள் ஹீட் பம்பை வந்து இட்ஸ் சீப்பர் தேன் யோர் சீப்பர்ன்றதை விட இட்ஸ் மோர் எஃபெக்டிவ் காஸ்ட் எஃபெக்டிவ் தேன் யோர் டவர் ஹீட்டர்ஸ் ஆர் அந்த மற்ற ரூம் ரேடியன்ட் ஹீட்டர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களே, அதை தவிர்த்து நீங்கள் அந்த ஹீட் பம்ப் நீங்கள் போட்டிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு இட் வில் கீப் த ஹோல் பிளேஸ் வார்ம் ஃபார் அ லெஸர் ப்ரைஸ். ஸோ அதை நீங்கள் இது பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த டைமில் வந்து அந்த ஜன்னலோடலாம் அந்த தண்ணி எப்படி சொல்லுது தண்ணி நிறைய சேர்ந்து அங்கே அந்த பிளாக் மோல்டு வந்து நிறைய வரும். ஸோ அந்த பிளாக் மோல்டு எஸ்பெஷலி இந்த ஆஸ்மா இல்லை மாதிரி இந்த மாதிரி அலர்ஜிக்
1: லங் இன்ஃபெக்ஷன்
0: அலர்ஜி இருக்கவங்க இருக்க சில பேருக்கு அந்த அலர்ஜிக் இருப்பாங்க, அலர்ஜி நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மக்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த பிளாக் மோல்டு வந்துட்டு நிறைய அந்த அந்த கடைகளில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே அண்ட் வாக்அவே அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். நாட் எக்ஸ்பென்சிவ், இது ஒரு $5-$10 தான் இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ். அதை நீங்கள் வாங்கி இது பண்ணி கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வீடு பெரிய வீடு வச்சுருக்கவங்க பக்கத்தில் மரம் பெருசாக இருக்கவங்களுக்கு இந்த கட்டர்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தண்ணி மழை தண்ணி சேர்ந்து அடைச்சிக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கும்.
1: ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த ஹீட் பம்பு வேலை வர்றது விலைவாசி, ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், அது விலையாவே வரட்டும்னு வச்சுக்கோமே, அது எக்ஸ்பென்சிவாவே இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆனா நான் சில வீட்டுல பாத்திருக்கேன், எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஹீட் பம்ப் திறக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி வென்டிலேஷன் இல்லாமல் அப்படியே அது ஒரு மாதிரி

0: ஒரு மாதிரி இன்சுலேட்டடா இல்லாம அப்படி கோல்டுலயே இருக்க வச்சுட்டு என்ன நடக்கும்னா, நம்ம வீட்டுல எல்லாம் வந்து காப்பேட் இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி காப்பேட் இல்லாத நார்மல் பளிங்கள் கிடையாது, இது வந்து காப்பேட் இருக்கு. சோ அதுக்குன்னு கண்டிப்பா அதுக்கும் சுவாசிக்கிறதுக்கு மூச்சு காத்து விடுறதுக்கு வேணும் இல்லையா. இப்ப நீங்க ஹீட் பம்ப் திறக்கலன்னா என்ன ஆகும், இருக்கிற குளிருக்கு வந்து நீங்க இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் குளிரான ஒரு இப்ப நீங்க வந்து கணக்கு எடுத்துக்கோங்களேன், நீங்க வந்து இந்தியாவில இருக்கீங்க இல்ல எங்கேயோ இருக்கீங்க, குளிரான இடத்துல இருக்கீங்க, தரை வந்து நார்மல் தரையா இருக்கு, அந்த தரையில நீங்க வந்து ஒரு பெட்டையோ இல்ல நீங்க ஒரு துணியையோ
1: போட்டீங்கன்னா
0: கொஞ்ச நேரம் எடுத்து பார்க்கும் போது அது நனைஞ்சிருக்கும். சோ இப்ப இங்க ஒரு காப்பேட்டு அங்கேயே அப்படியே கிடக்குது, ஒரு கேப்பு ஒரு காத்து இல்லாம. அப்ப என்ன நடக்கும், அந்த காப்பேட் கீழே ஈரமாகும், குளிருடைய அந்த ஈரமாகும். சோ அந்த ஈரமாகிற காரணத்துக்காக தான் நம்ம வந்து நம்ம செல்ஃபையும் ஹீட்டா வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம வீட்டையும் இன்சுலேட்டடா பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காகவும் தான் அந்த ஹீட் பம்பு இந்த விஷயம்லாம் இருக்கு. நீங்க எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களோட மெடிக்கல் பில் செலவை ஏத்திக்காதீங்க. உங்களோட உடல் தான் இன்னும் ரொம்ப முக்கியம். இதுல சிக்கனம் பண்ற அதுல சிக்கனம் பண்றேன்னு சொல்லிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க.
1: ஆமா, நீ இந்த ஹெல்த்தி ஹோம்ஸ் ஒரு இது இருக்கு, ஹெல்த்தி ஹோம் அவங்களோட ரூல் படி நீங்க வந்துட்டு கண்டிப்பா ஹீட் பம்ப் 100% இருக்கணும். அண்ட் யூ வில் பி அதை யூஸ் பண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணாம எப்படி இருக்கிறாங்கன்னு
0: நீங்க பண்ணி தான் ஆகணும் இங்க நியூசிலாந்துல. ஏன்னா நீங்க அதை பண்ணலன்னா அது வந்து ஒரு குற்ற மாதிரி, பிகாஸ் மோல்டு வரக்கூடாது. உங்க வீட்டுல இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க 3 months once. லட்சி நீங்க வந்து
1: வாடகை
0: வீட்டுல இருந்தீங்கன்னா, சொந்த வீட்டுல இருந்தீங்கன்னா சொந்த வீடு உங்க வீடு அதனாலே சுத்தமா வச்சிருப்பீங்க. பட் வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் கொஞ்சம் கண்ணுங்கருத்தமா பார்த்து இருக்கணும்.
1: எஸ்பெஷலி இந்த வின்டர் டைம் வந்து கண்டிப்பா அந்த பிளாக் மோல்டு இந்த ஜன்னல் உரமா இருக்கிறத வந்து 100% வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாம உங்களுக்குமே அது நல்லது கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் நீங்க அண்ட் மோரோவர் இன்னொரு முக்கியமான விஷயம், மத்தவங்களை பத்தி தெரியாது ஆனா எனக்கு வந்து என்னுடைய துணி வந்து நம்ம வெயில்ல காய போட்டா ஆசையா இருக்கும். பட் இப்ப வந்து கொஞ்சம் ரொம்பவே குளிரா இருக்கு, வெயில் வந்தாலுமே வந்து திருப்பி எடுத்து உள்ள போடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த வாஷிங் மிஷின்லயே இந்த ட்ரையர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ட்ரையர் யூஸ் பண்ணா உங்களுக்கு இன்னும் எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்ப அதிகமா வரும். ஸோ அதை விட நீங்க அந்த ஏரர்ஸ் விற்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளேயே, அந்த இப்படி திறக்கிற மாதிரி இருக்கும், அதில் வந்து நீங்கள் துணியை காய போட்டுக்கலாம், இல்லை அந்த கிளிப்ஸ் மாதிரி நிறைய ரவுண்ட் வரும் அதில் கூட, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வீட்டில் உள்ளேயே வைக்கும் போது அதுவுமே சேர்ந்து அந்த ஹீட் பம்பில் இட் ஆல் கெட் ட்ரைட் அண்ட் தட் இஸ் அ பெட்டர் வே டு பீ. ஏன்னா அந்த எஸ்பெஷலி நம்ம யூஸ் பண்ணுற டவல்ஸ், எஸ்பெஷலி அந்த டவல்ஸ் வந்து ஒரு 3 washக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தட் இஸ் பிகம்ஸ் லைக் பாக்டீரியா க்ரோ பண்ணுற பிளே கிரவுண்ட் மாதிரி ஆயிடுது. நீங்கள் 3-4
0: நம்மளோட டவல் நான் என் டவலை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை துவைக்கிறேன்னு வச்சுக்கோமே. இல்லை சரி, வாரத்துக்கு ஒரு தடவை துவைக்கிறது கொஞ்சம் ஓவராக இருக்கு, சரி 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோர்த் நைட்லேயும் நான் துவைக்கிறேன்னு வச்சுக்கோமே. ஸோ 3 தடவை துவைச்சு நான் என் டவலை பாய்க்கக்கூடாதா?
1: ஆமாம், அட்லீஸ்ட் வந்து ப்ராக்டிக்கலா பாக்கணும்னா வீக்லி ஒன்ஸ். நான் என்னோட டவல் வீக்லி ஒன்ஸ்.
0: நியூசிலாந்துக்கு வரும்போது எந்த டவல் பாய்ச்சினா
1: அந்த டவல பாய்க்கலாம், அதை பத்தி தவறு இல்லை. ஆனா என்ன சொல்றது, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லியிருக்காங்க பெரிய.
0: சரி, அதனால புரியல எனக்கு. பழம்
1: தோச்சி போடு,
0: தோய்ச்சிட்டு தான் இருக்கேன்.
1: வார வாரம் அட்லீஸ்ட் வார வாரம்
0: நீங்க தான் 3 வாரம் தோய்ச்சதுக்கு அப்புறம்
1: 3 வாரம் இல்ல 3 நாள் 3 days நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்களா? மண்டே டியூஸ்டே வெனஸ்டே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தர்ஸ்டே அதை தோய்ச்சிருங்க.
0: ஓ,
1: அந்த மாதிரி சொல்றேன்.
0: அதாவது 3 நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த துண்டை வந்து துவைச்சிருங்க, துவைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, 3 தடவைக்கு மேல துவைச்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணாதீங்க. பாய்ச்சிக்கிட்டு துவைச்சு, அதாவது எப்படின்னா ஒரு 3 டவல் வச்சிருப்போம், இதை துவைச்சிட்டு அதை பாய்ப்போம், அதை துவைச்சிட்டு அதை பாய்ப்போம், அப்படிதான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம்.
1: சோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க உங்களோட துணி துவைக்கும் போது அந்த டவலையும் தயவு செஞ்சு போட்டு துவைச்சிருங்க. நிறைய பேர் வீட்டுல வந்து அந்த டவல் வந்து நான் அந்த வீக்லி வாஷ்ல வராது. அது
0: இல்லை, நான் வந்து டவல்ஸ் எல்லாம் தனியாக சேர்த்து வச்சிருவேன்.
1: அதுதான் சொல்றேன். ஸோ அது மாதிரி சேர்க்கும் போது அதான் அதை உடவை ஜஸ்ட் சீ தட் இட்ஸ் ஏன்னா அது வந்து நீங்க அது டெய்லி ஈரமாகுது இல்லை, ஈரமாயிட்டு அது ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு அழகாக வளர்கிறதுக்கு நிறைய சூப்பரான ஒரு ஏரியா நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம்.
0: ஆமாம், சரி. அப்புறம் முக்கியமா வந்து அந்த பாத்ரூம்ல வந்து அந்த துண்டு காய போடுறதுக்காக ஒரு
1: கிரில் வச்சிருக்கோம்,
0: பார்பிக்யூ கிரில் இல்லைங்க, டவல் கிரில் இருக்கும்,
1: ஒரு ரேக் டவல் ரேக்
0: டவல் ரேக் இருக்கும். அந்த ரேக்ல அதை ஓன் பண்ணா வந்து எலக்ட்ரிக் பில் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணாம இருக்காதிங்க. வெயில் வந்துச்சுன்னா அதுல போடுங்க, வெளியே போட்டுருங்க. டவல் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா வெயில் அடிக்கல.

0: வேற வழியே இல்லைன்னா அந்த டவலை ஈரமா அப்படியே போட்டு வைக்கிறதுக்கு அதுல கொஞ்ச நேரம் போட்டு எடுத்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எஸ், அது நீங்க பண்ணலாம்.
1: You can keep an alarm for that. Maybe 1 hour நீங்க போட்டீங்கனாலே அழகா காஞ்சிரும்.
0: ரொம்ப ரொம்ப கன்சர்ன்டா இருந்தீங்கனா உங்களோட பிரைஸ் பத்தி பாக்கெட் பத்தி கண்டிப்பா அலாம் வச்சுக்கோங்க, ஒண்ணு தப்பு இல்ல, யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. சரி, வேற ஏதேனும் டிப்ஸ் வச்சிருக்கீங்களா லாவண்யா?
1: விண்டருக்கு பேசிக்கலாக வந்து நான் என்ன செய்வேன்னா, நமக்கு பிகாஸ் வி ஹாவ் மோர் நைட் டைம் அண்ட் லெஸ் டே டைம், வீட்டில் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இந்த நிறைய சூப்ஸ் டின்னருக்கு வந்து நான் சூப் கொஞ்சம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ சூப் நான் செஞ்சு கொடுப்பேன்.
0: ரசம்
1: ரசம் 100% அண்ட் சூப் ஆல்சோ, மட்டன் சூப்பாக இருக்கட்டும் இல்லை பீஃப் சூப்பாக இருக்கட்டும், அது மாதிரி போட்டு நம்ம செஞ்சு கொடுக்குற போது அந்த குழந்தைங்களுக்கு அது இட்ஸ் வெரி குட் ஃபார் த கோல்ட் அண்ட் கோல்ட் வர கோல்ட் காலத்தில் அது நான் ரொம்ப நல்லது. அது இல்லாமல் நான் மெயினாக சூப் எதுக்கு பண்ணுவேன்னா, எல்லா காய்கறியும் அதுக்குள்ளே ஒழிச்சிடலாம், ஒழிச்சு வச்சு எல்லாருக்கும் கொடுத்துடலான்ற ஒரு நப்பாசையில் தான் அந்த சூப்பே நான் வந்து இது பண்ணோம். கொஞ்சம் மட்டன் சிக்கன்லாம் போட்டு ஆனாலும் அதில் ஒரு 10,000 வெஜிடபிள் உள்ளே போட்டு
0: உங்களோட சீக்கிரட் வெளியே வந்துருச்சு.
1: பரவாயில்ல.
0: சரி மக்களே, இதுதான் எங்கனால உங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச வந்து ஒரு அட்வைஸ் அண்ட் டிப்ஸ், அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு டிப்ஸ் தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் புதுசாக நியூசிலாண்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரியாதுன்னா, சில சில எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைடர்ஸ்லாம் வந்து இந்த மணிலேருந்து இந்த மணி வரைக்கும் வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்ப எங்களோட ப்ரொவைடர் வந்து 9 to 12 வந்து ஃப்ரீ. ஸோ 9 to 12 தான் நாங்கள் வந்து இந்த வாஷிங் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வேக்யூம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஹீட்டிங் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன கரண்ட்டில் நீங்கள் எங்கே கை வைக்கிறீங்களோ அதெல்லாம் 9:00 to 12 வரைக்கும் மோஸ்ட்லி வி வில் ட்ரை டு
1: நைட்டு 9 to 12.
0: ஆமாம். ஸோ நைட்டு வந்து வாரந்தோறும் வந்து 9:00 to 12 வரைக்கும் ஃப்ரீ. சில பிளான்ஸ் எப்படி இருக்கும்னா, வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் ஃப்ரீ, சில பிளான்ஸ்ல வந்து இப்படி ஃப்ரீ அப்படி ஃப்ரீ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேடி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த டைம்ல யூட்டிலைஸ் பண்ணுங்க. அந்த டைம்ல நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் உங்க துண்டை போயிட்டு அந்த ரயில்ல போட்டு காய போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து அது ஃப்ரீ தானே. ஸோ எஸ், அதனால உங்களுக்காக
1: சில பேர் வீட்டில் வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு நைட்டு 11 to 7 வந்துட்டு இட்ஸ் நைட் டைம் ரேட், ஹாஃப் ரேட் மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய லாண்ட்ரி, டிஷ்வாஷர் இதெல்லாமே நான் வந்து அந்த டைமில் தான் பண்ணுவேன். அதாவது டிஷ்வாஷர் நைட் போட்டுருவேன், 11 மணிக்கு மேலே ஆன் பண்ணிடுவோம். வாஷிங் மிஷின் வந்து 5:00 காலையில் நான் எந்திரிக்கும் போது அதை வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு அந்த வேலை முடிஞ்சிடும் அந்த டைமில், 7:00 உள்ள.
0: உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் வின்டர் டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எங்களோட கலாபம் பக்கத்துக்கு வந்து நீங்க சொல்லலாம் கண்டிப்பா. இப்ப நம்ம வின்டர் காலத்துல இருக்கிறனால உங்களுக்கு அப்படி குழு குழுன்னு ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. நீங்க
1: கேட்டபடி பாட்டு போடணும்,
0: நான் ஏன் வெது வெதுன்னு போடணும், இதை கேளுங்க, உங்க காதலர்களை போயிட்டு காதல் பண்ணுங்க.

0: அருமையான பாடல் கேட்டீங்க. எப்படி இருந்துச்சு காய்ஸ், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு?
1: நல்லா தான் இருந்தது. வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து It was against my belief, but anyway, whatever.
0: அதாவது என்ன வந்து வெள்ளாமணியாக்கு கொஞ்சம் வந்து மனசுக்கு சரியலைன்னா, கரு கரு கரு கரு கண்ணத்துல இருமோ வரும், ஆறிதாரம் ஆறிதாரம் எப்பவுன்னு மாமியாரு கேட்டுச்சு.
1: இருக்கு
0: அரை டசன் பெத்து கொடுங்க. ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ இதை கேளுங்க, ஸ்ரீ இதை கேளுங்க, நீங்க தான் கல்யாணம் பண்ண போறீங்க, நீங்க தான் இதுக்கு தானே சரியான ஆள். அதாவது பனித்துளி பாடல்ல என்ன சொல்ற அப்படின்னா வந்து என்ன
1: சொல்றாங்க,
0: அதாவது வந்து என்ன சொல்றாங்க, கண்ணுப்பட்டு வாடிவினு வாசமலே அடுத்து அடுத்தது அடுத்தது எப்பவன்னு மாமியாரு கேட்கும் முன்னே அரை டசன் பெத்து கொடுங்க, ஆறிராரோ ஆறிராரோ நாளைக்கு ஒன்னு தேவைப்படும், இப்ப கொஞ்சம் கத்து கொடுங்க அப்படின்ற அப்படி
1: ரொம்ப முக்கியம்.
0: அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, கேட்க கூடாது.
1: இவங்க சொல்றாங்க பெத்து போட முடியாது,
0: மாஸ் மாஸ் மாசா மாஸ் மாஸ் எல்லாம் இருக்கட்டும், இந்த மாசு மாஸ் இல்லாம நீ எல்லாம் பேசக்கூடாது, பந்திக்கு நடுவில் நீ என்ன பண்ற, அதுதான் கேள்வி. சரி காய்ஸ், இந்த பாட்டு வந்து ஆக்சுவலி ரொம்ப அழகான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியுடைய ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ முடிவுக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குது கிரைஸ்ட் சர்ச்சில், வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் கிரைஸ்ட் சர்ச், அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்ல போறோம். என்னன்னா, டாப் ஆஃப் த பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா லாவண்யா?
1: ஆமா, இப்போ அது வந்து ஒரு அளவுக்கு தெரியும். அந்த டாப் ஆஃப் த பாட்ஸ் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கிற,
0: அதாவது டேலண்டினா ஷோ அப்படிங்கிற மாதிரி பாட்காஸ்டிங் காம்படிஷன், அதாவது உங்க குழந்தைகளுக்கு வந்து ரேடியோல பேசுறதுக்கான வாய்ப்பு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது வந்து ஒரு போட்டி ஆக்சுவலா. ஸோ இது யாரு நடத்துறாங்கன்னா, த கிரேட்டர் கிரைஸ்டர்ஸ் ஸ்கூல் நெட்ஒர்க் இவங்க, அப்புறம் கிரைஸ்டர்ஸ் சிட்டி லைப்ரரிஸ் அண்ட் ஆல்சோ பிளெயின்ஸ் மீடியா இதை வந்து சேர்ந்து நடத்துறாங்க. ஸோ இதோட முக்கியமான டேட்ஸ் நான் வந்து சொல்லிக்கிறேன். என்ன

0: ஆச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி ஜூன் மாதம் ஆல்ரெடி தாண்டியாச்சு. ஸோ அப்போத்துலேருந்து அந்த வெப்சைட் லைவாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக போயிட்டு என்னென்ன க்ரைட்டீரியா அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்மிஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 16ஆம் தேதி அக்டோபர் மாதம். அதாவது உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து 16ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கால அவகாசம் இருக்குது. நீங்கள் வந்து பிளான் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண போகிறீங்க, என்ன பாட்காஸ்ட், என்ன ஐடியா பண்ண போகிறீங்க இப்படின்னு பல மாதிரி உங்களுக்கு வந்து யோசிக்கிறதுக்கும் பிளான் பண்ணுறதுக்கும் டைம் இருக்குது. இந்த 16ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் நடுவில் ஒரு 1 வீக் ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து டைம் இருக்கும். ஜட்ஜஸ் வந்து ஒரு முடிவு எடுத்து உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிவிங் நடக்கும். ப்ரைஸ் கிவிங் வந்து 29th of October நடக்குது. ஸோ அந்த அன்னைக்கு வந்து தேய்ச்சவங்க எல்லாம் வந்து யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காவோ அவங்கள வந்து அங்கே கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணி ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த வந்து யார் யாரெல்லாம் வந்து இதில் ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ராக் ஷாப் நியூசிலாண்ட் அண்ட் ரோட் மைக்ரோஃபோன்ஸ். ஸோ ரோடும் ராக் ஷாப்பும் வந்து ரொம்ப இந்த டெக்னிக்கல் திங்ஸ் இந்த அதாவது இந்த டிவைசஸ் விற்கிறதுலலாம் வந்து கில்லி கில்லி கில்லி அந்த மாதிரி. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களை வந்து பங்கேற்க சொல்லுங்கள். இது வந்து ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பெலாம் நம்ம ஊரில் கிடைக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல, பட் இது நடக்குது கண்டிப்பாக. இதை காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு கப்புறம் புரிஞ்சுக்க சொல்லுங்கள். அடுத்து வந்து என்ன நடக்குது, அடுத்த வாரம் இந்த வாரம் வீக்கெண்ட் வந்து வீட்டில் போர்வையை போத்திட்டு படுத்து தூங்குங்க,
1: மல்லாக்க படுத்து விட்டத்தை பாருங்க.
0: ஆமாம், அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் உத்சவ் 4.0 வந்து வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு அனுவல் ஸ்டூடெண்ட் ஷோகேஸ், அதாவது டான்ஸ் ஷோகேஸ். ஸோ இந்த வருஷமும் வந்து குட்டி குட்டி குழந்தைங்க, க்யூட்டான குழந்தைங்களாம் வந்து பங்கேற்க போகிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை போய் பார்த்து மகிழத்துக்கு வந்து நீங்கள் டிக்கெட் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ டிக்கெட் வாங்குறதுக்கு அந்த லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இருந்தீங்கன்னா இல்லை ஃபேஸ்புக்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா RDDC_NZ நீங்கள் போயிட்டு அவங்களுடைய அங்க பக்கத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டோட அவங்களோட பயோவில் வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இல்லைன்னா கூகுள் போயிட்டு trybooking.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அங்கே நிறைய இவெண்ட்ஸ் இருக்கும். அதில் இந்த டான்ஸ் உற்சவோட டிக்கெட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி ஜூன் சாட்டர்டே சனிக்கிழமை அதுமா 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வந்து நடக்குது. எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்டர்பரி ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் அங்கே இருக்கிற ஒரு தியேட்டரில் நடக்குது. ஸோ இட்ஸ் 90 ஐலம் ரோட் ஐலம் கிரைஸ்ட் சர்ச். அப்படி உங்களுக்கு இன்னும் மேல் விவரங்கள் வேண்டும் என்றால் நீங்கள்
1: யூசிஎஸ்ஏ
0: யூசிஎஸ்ஏ நீங்கள் வந்து டான்ஸ் உத்சவ்னு கூகுளில் போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ நீங்கள் அந்த நிகழ்ச்சியை போயிட்டு கண்டு மகிழலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் நாள் தள்ளி நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சி, ஆனால் டிக்கெட்ஸ் ஆல்ரெடி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கோம். சின்ன வயசுல படிச்சு வளர்ந்துருப்போம், படத்துல பார்த்திருப்போம், பாடலா கேட்டிருப்போம்,
1: சீரியல் பார்த்திருப்போம்,
0: ஆமா பாட்டி கதை சொல்லியிருப்பாங்க. ஆனா உங்க கண்ணால நீங்க நேர்ல அதை பார்க்க போறீங்க. அண்ட் அந்த ராமாயணத்துல நானும் ஆட போகிறேன். எஸ், சோ ராமாயணம் நடக்குது. ராமர், சீதா, லக்ஷ்மண், நம்ம ராவணன், இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே, அதாவது ஒரு முழு ராமாயணத்தை நீங்க உங்க கண்ணால மியூசிக்கல் டிராமாவா எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. ஸோ அதோடைய டிக்கெட் வாங்கிக்கிறதுக்கு வந்து ஈவெண்ட் ஃபைண்டர் அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்களால் ஈவெண்ட் ஃபைண்டர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்கா ராமாயண் சர்ச் பண்ணுங்கள், இல்லைனா ரேடியோ கேஜே லோக்கல் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். பட் ஈவெண்ட் ஃபைண்டர் நீங்கள் ராமாயண்னு போட்டிங்கனாலே கண்டிப்பாக வரும். இட்ஸ் ஹேப்பனிங் இன் கிரைஸ்ட் சர்ச், 19th of September நடக்குது. ஸோ கண்டு மகிழுங்கள்,
1: மகிழுங்கள், மகிழுங்கள்.
0: சொல்லுங்கள்.
1: ஸோ நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஓவராலாக நம்மளுடைய கருத்து ஆஃப் த டே வந்து சொல்லியாச்சு. நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஷோ வந்து ஒரு முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த அதனால் நான் என்ன மெயினாக நம்ம உங்களுக்கு திருப்பியும் சொல்ல வரேன்னா, ட்ரெஸ் வார்ம், கீப் வார்ம், ட்ரிங்க் வார்ம் ஃப்ளூவிட்ஸ் அண்ட் உங்களுடைய வீடை நல்லா வார்மாக இதுவாக வச்சுக்கோங்க. முக்கியமாக குழந்தைகள் இருக்க வீட்டில் கண்டிப்பாக நிறைய இந்த ஹோம் ரெமெடிஸ் வந்து நம்ம கொடுத்து நீங்கள் வந்து குழந்தைங்கள ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. That's all.
0: நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு அருமையான சூப்பரான நிகழ்ச்சியோட வந்து சந்திக்கிறோம், டாபிக்கோட வந்து சந்திக்கிறோம். So thank you so much for Christ Church பூங்கா நகர மக்களுக்கும்
1: அனைத்து மக்களுக்கும்.
0: Yes.
1: Tata, bye bye. Bye.
2: கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை

0: plains.org.nz இல் காணலாம் மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் எஃப்எம் 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள் பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க கலாபம் எஃப்எம் @gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: ORFM Dunedin, online and on demand at oar.org.nz.
2: I'm Dougal Stevenson. Tune in to Otago Access Radio for Heritage Matters as Southern Heritage Trust explores what makes Dunedin the nation's heritage capital. The wonderful stock of historic buildings will be explored, as well as early European settlement, Maori life in past centuries, and tales of gold. Heritage Matters is broadcast on the first Monday of each month at 9:30 a.m. and replayed the following Sunday at 7 p.m. Heritage Matters is proudly supported by Heritage New Zealand. Pohere Taonga.
3: Being adopted from overseas and living with a disability in New Zealand. I'm Vika, a Russian adoptee living with a disability, and I've got a podcast for you. Join me on Spelling the Reality on OAR FM Youth Zone for some fun chats with a hint of reality. Spelling the Reality podcasts are on Spotify, Apple Podcasts, and OAR.org.nz.